0: பார்ப்பேன். புலிகாப்பார வெல்னஸ் சென்டர் கொடுக்குறாரு. அப்போ வேற வேலை புலிகாப்பார லோலைஃபால் பார்த்தப்பலோனே ஒரு ஒரு மந்திரம் கோஸ் பாவையில் லூசி தோல் வயது வாயிரம் எஃபிலிய த்ரீ பாய்ப்பாலை
1: Igualmente, assim, minha amiga, também. Muita saúde, eu vou desejar, está bem? Olha, e até amanhã, se Deus quiser, está bem? Até amanhã. E vamos então agora nós seguindo, ficando indo por vossa conta 2345513977 imóvel 964067212 e vamos lá então ouvir.
2: As músicas que quer ouvir, escuta na Antena Livre.